0: நயனமதுரமாம் சித்திரமோர்க்கட்டச்சித்தம்
1: சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் த்ருஷ்டமாத்ரே புனரொரு புருஷார்த்தாத்மக ப்ரஹ்மதத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே.